0: லங்கா விழாவின் சவசு துணாய் விசாய்
1: லைவ் எஃப்எம்
2: ருஹுனட ராஜராட்டட செங்கடகலட www.liveFM.lk
3: LiveFM.lk